சாந்தகுருசே அடையாளமென் அபசதுரங்கில் அபகலவாதேவா அபகேதவே சுவாமினி.

சாந்த குருசே அடையாளமென் அபசதுரங்கின் அபகலவா தேவா அபகேதவே சுவாமினி.